அவை இபாகி குல்லமன் தஃபத்தனா இமாத ரப்பிய தவஜ்ஜஹ லனா பகரி மக்கின் ஜாத நஸ்ஸுஹின் லனா நஃபல் ஹஃபீது.